0: Welcome back, my dear admirators, my dear brothers and sisters. Greetings to you all in the name of our Lord and Savior, Jesus Christ. This is Jack Williams reporting from Southside, Hyderabad Church of Christ, Ignite Radio, India. Let's call our good friend and our good brother, Brother Joseph R.C. Sairaj from Dindigul, Tamil Nadu, India. And we're going to chat with him for a while. And we're going to pass this mic to Brother Joseph. My dear admirators, my dear brothers and sisters, we have crossed 500,000 listeners in the last, it's been 5 years of Ignite Radio broadcast. And we thank each and everyone who are there listening and sharing our programs to your friends, neighbors, relatives, and the aunties. Brother Joseph.
1: Hello.
0: Hello, Brother Joseph. Greetings to you.
1: Hello, brother.
0: How is Brother Joseph doing?
1: Brother, I am in outside.
0: Oh, you
1: I came to post office to post the Gospel Frame magazine.
0: Okay. I think it's been 30 minutes late. Sorry for that, yes, Brother Joseph. Are you able to talk now or can we connect?
1: Yes, we can talk. We can talk, no doubt about it.
0: Okay. Brother Joseph, we thank you, first of all, because Ignite Radio has crossed 500,000 listeners. I mean, 5 lakh listeners.
1: Yes, yes. So, last week it's okay. So it's a deeply told about it.
0: Yes. So we thank you we thank you for the part of this, and we really appreciate all your programs. Brother Joseph, are you there?
1: Am I audible, brother?
0: Yes, now you are audible, brother.
1: Okay.
0: So, Brother Joseph, we have our brothers and sisters are there in online with us. First and foremost, Brother Thunder Kirk from Vancouver, Canada is in the house. Brother Kirk has mentioned, shout out to you, Brother Joseph. 1 a.m. here, going to rest now.
1: Thank you, brother. Thank you, Brother Thunder Kirk. Thanks for all your prayers. Now I am visiting the magazine work. There is a problem here. Please pray for me.
0: Amen for that. And we had a brother Suresh from Ungol, India is with us and listening to your program.
1: Brother Suresh, how are you? I hope you are fine. And I am also fine. You please pray for all my work here. I am also praying for you.
0: Amen for that. And shout out to Brother Vinay from Ungol, India is with us and is listening to your program.
1: Hi, Brother Vinay. How are you? I hope you are doing well. I'm also doing well. You please pray for all the work here. I do also pray for you. Thank you for listening.
0: Amen for that. And shout out to Sister Deepthi from Hyderabad, India. Sister Deepthi is listening to your program.
1: Welcome, sister. Welcome to the program. Please listen the lesson carefully and write your comments. Thank you.
0: Amen for that. And shout out to Sister Pramila is with us. Sister Pramila is listening to your program.
1: Thank you, Sister Pramila, for coming here. Thank you. Please do listen till the end of the class.
0: Amen for that. And shout out to Sister TL from Seattle, Washington, US is in the house. Sister TL is listening to your program.
1: Thank you for your listening.
0: Thank you so much, Brother Joseph. Before we let you go, could you please give the outline for today's lesson?
1: Yes, brother. Now, Rebecca's brother Laban meets with the servant of Abraham, and the dialogue is going like that, and he goes to their house. That is lesson. Especially in English and Tamil, they translate that. Pointed up that. In English, they put house ring. For example, they put air ring, but it is plainly the ring in Hebrew. And
0: Amen. Thank you so much, Brother Joseph. Really, really appreciate that. So let's take a quick commercial and we're going to pass this mic to you.
1: Okay, thank you.
0: Thank you. Thank you. What is the greatest one of sisters Dasanan other than our good friend and our good brother, Brother Joseph Sairaj from Dindigal, Tamil Nadu, India. Please kindly pray for him and the Lord's work he's doing and the magazine work he's doing over there in Tamil Nadu. Let's take a commercial and we're going to pass this mic to Brother Joseph. So don't go away. Stay tuned to Ignite India where the true doctrine speaks.
2: வணக்கம். என் பேர் ஆலன் ஜாஷுவா. நான் இங்கே சரி சர்ச் ஆஃப் கிரைஸ்த் சபையின் ஒரு அங்கத்தினர். நீங்கள் வான்கூவர் அல்லது அருகில் இருந்தால் உங்களை 15042 92nd Avenue இருக்கும் சரி சர்ச் ஆஃப் கிரைஸ்டுக்கு அன்போடு அழைக்கிறோம். எங்கள் தொலைபேசி எண் 604-588-6717. நன்றி.
3: Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் என அன்பான சகோதரரே, சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sahayaraj, a preacher at the Church of Christ in Amali Nagar, Dindigal of Tamil Nadu, India. நான் R.C. Joseph Sahayaraj, இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். இந்த 68th வீக் ஆஃப் பைபிள் ஸ்டடி அண்டர் ரூட்டட் இன் இஸ் வேர்ட் ப்ரோக்ராம், லெட் அஸ் கண்டினியூ த அக்கவுண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆப்ரஹாம் மேட் இன் பிசி 2028 ஃபார் இஸ் சன் ஐசக்ஸ் மேரேஜ். டுடே வி ஆர் கோயிங் டு கவர் த வேர்சஸ் ஃப்ரம் ஜெனசிஸ் 24th சாப்டர் 21-33 வெர்சஸ். இந்த 68th வாரத்திற்கான அவருடைய வார்த்தையில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான நமது வேதாகம படிப்பில் கிமு 2028 ஆபிரகாம் தம் மகன் ஈசாக்கின் திருமணத்திற்கு செய்த ஏற்பாடுகளை பற்றிய வரலாற்றை தொடர்ந்து ஆராய்வோம். இன்றைய வேத பாடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசன பகுதி ஆதியாகமம் 24:21-33 வரை உள்ள வசனங்கள். Last week we have stopped with that verse 24:20. Then she quickly emptied her pitcher into the trough, ran back to the well to draw the water and drew for all his camels. கடந்த வாரத்தில் ஆதியாகமம் 24:20 நாம் படிப்பை நிறுத்தினோம். சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் உண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் உண்டு வார்த்தாள். Now we are going to the next part of this chapter, subsection of the chapter, fourth. Abraham's servant conversing with Rebecca, 21-27 verses. இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தின் அடுத்த உட்பிரிவுக்கு கடந்து செல்கின்றோம். நான்காவது உட்பிரிவு ஆபிரகாமின் ஊழியக்காரர் ரெபேக்காளுடன் உரையாடுதல், வசனங்கள் 23-27 வரை. First, let us read the verse 21. And the man, wondering at her, remained silent so as to know whether the Lord has made his journey prosperous or not. 21st வசனத்தை முதலில் வாசிப்போம். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தான். Wondering at her. The servant looked at Rebecca in deep amazement and quiet respect. அவளை கண்டு வியப்படைதல். அந்த ஊழியக்காரன் ரெபேக்காளை ஆழ்ந்த வியப்புடனும் அமைதியான மரியாதையுடனும் நோக்கினான். He was stunned by her incredible kindness, strong work ethic and willingness to do heavy physical labor for a complete stranger. அவளது ஈடு இணையற்ற கனிவு, கடின உழைப்பு மற்றும் முற்றிலும் அறிமுகம் இல்லாத ஒருவருக்காக கடுமையான உடல் உழைப்பை மேற்கொள்ளும் மனப்பான்மை ஆகியவற்றை கண்டு அவன் திகைத்து போனான். She was watering 10 thirsty camels required hauling about 25 gallons or 100 liters of water per camel. தாகத்தில் இருந்த 10 ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் புகட்டுவதற்காக ஒரு ஒட்டகத்திற்கு சுமார் 25 கேலன் அல்லது 100 லிட்டர் தண்ணீர் வரை அவள் இறைத்து ஊற்ற வேண்டியிருந்தது. Held his peace. The servant stayed completely silent. He did not shout, celebrate or interpret her yet. அமைதி காத்தல். அந்த ஊழியக்காரன் முற்றிலும் அமைதியாக இருந்தான். அவன் உறக்க பேசவோ அல்லது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவோ அல்லது அவளது செயலுக்கு இடையே குறுக்கிடவோ இல்லை. To which whether the Lord had made his journey prosperous. கர்த்தர் தன் பயணத்தை வாழ்க்கை செய்தாரா இல்லையா என்பதை அறிவதற்காக அவன் அப்படி காத்திருந்தான். He paused to process the moment. அந்த தருணத்தை உணர்ந்து சிந்திப்பதற்காக அவன் சற்றே தாமதித்து நின்றான். He wanted to carefully discern if God had truly guided him to the right person or if this was just a coincidence. தேவன் உண்மையிலேயே தன்னை சரியான நபரிடம் வழிநடத்தினாரா அல்லது இது வெறும் தற்செயலால் நிகழ்வா என்பதை அறிய அவன் கவனமாக கவனித்துக் கொண்டிருந்தான். அதைத்தான் அவன் விரும்பினான். Now let us read the verses 22 and 23. So it was when the camels had finished drinking that the man took a golden nose ring weighing half a shekel and two bracelets for her wrist weighing 10 shekels of gold. குடித்து ஒட்டகங்கள் குடித்து தீர்த்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொன் காதணியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொண்ணுள்ள 2 கடகங்களையும் எடுத்துக் கொடுத்து and said, Who daughter are you? Tell me, please, is there room in your father's house for us to lodge? That means to spend the night. 23rd வசனம் நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உங்கள் தகப்பன் வீட்டில் ரா தங்க இடம் உண்டா என்ற. These two verses record in the precious moment Abraham's servant rewards Rebecca's kindness at the well with costly jewelry and inquires about her family lineage and lodging. கிணற்றடியில் ரெபேக்கா காட்டிய தாராள குணத்தை பாராட்டி தயாள குணத்தை பாராட்டி ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவளுக்கு விலையுயர்ந்த ஆபரணங்களை தங்க ஆபரணங்களை அளித்து அவளது குடும்ப பின்னணி மற்றும் தங்குமிடம் பற்றி விசாரிக்கும் துல்லியமான தருணத்தை இந்த 2 வசனங்களும் விவரிக்கின்றனர். முதலாவது அந்த செய்கை வசனம் 22 சொல்லப்படுகிறது. The gifts. The servant gave Rebecca a golden ring, but in English it is put as nose ring, but in the Hebrew it is written as golden ring. Sahab ban zim. Sahab nizim. It is called gold ring. It is weighing a pekka. Pekka means equal to half shekel, about 1/5 of an ounce. That means nearly 7 grams of golden ring and 2 heavy gold bracelets weighing 2 shekels, about 4 ounces in total. அந்த ஊழியக்காரன் ரெபேக்காளுக்கு ஒரு பெக்கா அளவுள்ள எடை கொண்ட, அதாவது அரை சேக்கல் அல்லது சுமார் 7 கிராம் எடையுள்ள தங்க காதணிகளையும் என்று தமிழில் போட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே நோஸ்ரிங் மூக்குத்தி என்று போட்டிருக்கிறது, தமிழிலே காதணிகள் என்று போட்டிருக்கிறது. ஆனால் இரண்டுமே தவறான மொழிபெயர்ப்பு. உண்மையிலேயே எபிரேய மொழியிலே பார்க்கும்போது கோல்டன் ரிங், அதாவது மோதிரம் என்றுதான் போடப்பட்டிருக்கிறது. மோதிரம் வந்து எடை எவ்வளவு? ஆறு கிராம் இடையுள்ள மோதிரம், அதனோட பத்து ஷேக்கல் இடை கொண்ட இரண்டு கடகங்கள், கடகங்கள் தான் வளையல்கள். சோ இன் இங்கிலீஷ் இட் இஸ் புட் அஸ் நோஸ் ரிங், பட் இன் தமிழ் இட் இஸ் புட் அஸ் ஏர் ரிங், கோல்டன் ஏர் ரிங். போத் ஆர் ராங் பிகாஸ் இன் த ஒரிஜினல் ஹீப்ரூ வேர்ஸ் இட் இஸ் ரிட்டன் அஸ் கோல்டன் ரிங், தட் மீன்ஸ் ஷஹாப் நிசம், இட் மீன்ஸ் த கோல்டன் ரிங். So, it is a ring should be put in the finger. So, it is neither gold, neither nose ring, nor ear ring. It is merely a ring. Totally, it is weighed about 14 sovereign. That bangles itself weighed 14 sovereigns. And that golden ring weighs about 7 grams. Totally it is about 15 sovereigns of gold. வளையலுடைய எடை வந்து 110 முதல் 115 கிராம் வரை இருக்கிறது. அதோடு கூட தங்க மோதிரம் வந்து 7 கிராம் 6 கிராம் எடை உள்ளதாக இருக்கிறது. மொத்தம் சேர்ந்து இது வந்து சுமார் 15 சவரன், 15 பவுன் சொல்றோம் இல்லையா, 15 பவுன் தங்கத்திற்கு சமமானவை. The value. These were extremely valuable, expensive item in the ancient world. Now even also it is expensive. Worth thousands of dollars in modern equivalents. It is equal to about 18 lakhs of rupees when we calculate according to our calculation. மதிப்பு பண்டைய காலத்தில் இவை மதிப்புமிக்க பொருட்களாக விலை எந்த பொருட்களாக இருந்தன, தற்கால மதிப்பிலும் கூட இவை ஆயிரக்கணக்கான டாலர்களுக்கு இணையானவை. 15 சவரன் என்று சொல்லும் போது அது சுமார் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளதாக இருக்கும். ஒரு மோதிரமும் ரெண்டு வயலும் சேர்ந்து 18 லட்சம் ரூபாய் அளவுள்ள ஒரு பரிசை அந்த வேலைக்காரன் ரெபேக்காளுக்கு கொடுத்தார். தி மீனிங், தி சர்வன்ட் கேவ் தீஸ் கிஃப்ட்ஸ் டு ஹானர் ரெபேக்காஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் வில்லிங்னஸ் டு வாட்டர் 10 தர்ஸ்டி கேமல்ஸ். அர்த்தம், ரெபேக்காலின் கடின உழைப்பையும் தாகத்தில் இருந்த 10 ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுப்பதில் அவள் காட்டிய விருப்பத்தையும் கௌரவிக்கும் விதமாகவே ஊழியக்காரன் இந்த பரிசுகளை கொடுத்தான். இட் ஆல்சோ சிக்னல்ஸ் த சீரியஸ் இன்டென்ட் அண்ட் கிரேட் வெல்த் ஆஃப் இஸ் மாஸ்டர் ஆப்ரஹாம். இது வந்து அவருடைய எஜமானரான ஆப்ரஹாமின் தீவிரமான நோக்கத்தையும் அவரது பெரும் செல்வத்தையும் கூட வெளிப்படுத்துகிறது. Next is enquiry. அடுத்ததாக விசாரணை. Verse 23. வசனம் 23ல விசாரித்தான். The question. He asked, Whose daughter are you? And request a place to stay for the night. கேள்வி, நீ யாருடைய மகள் என்று அவன் கேட்டான். மேலும் இரவு தங்குவதற்கு ஒரு இடத்தையும் கோரினான். The meaning. Having already prayed for a specific sign from God, which Rebecca miraculously fulfilled, the servant needs to verify her family background. அர்த்தம், தேவனிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை கேட்டு ஏற்கனவே ஜபம் செய்திருந்த ஊழியக்காரனுக்கு ரெபேக்காள் அந்த அடையாளத்தை அற்புதமாக நிறைவேற்றி காட்டினாள். இப்போது அவளது குடும்ப பின்னணியை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை அவருக்கு இருந்தது. Asking about her father is the witter tested to see if she belongs to Abraham's extended family or a foreign tribe. அவள் ஆபிரகாமின் உறவினர் குடும்பத்தைச் சேர்ந்தவளா அல்லது அந்நிய இனத்தைச் சேர்ந்தவளா என்பதை அறிய அவளது தந்தையை பற்றி கேட்பது ஒரு முக்கியமான சோதனையாக அமைந்தது. Her upcoming answer that she was a granddaughter of Nahor confirms that God had answered his prayer perfectly. அவள் அடுத்து கொடுத்த பதிலானது, அதாவது அவள் நாகூரின் பேத்தி என்று சொன்ன பதிலானது, தேவன் அவனது ஜெபத்திற்கு மிகச் சரியாக பதிலளித்ததை உறுதிப்படுத்தியது. Now let's go to the 24th and 25th verses. இப்பொழுது 24 இந்த 25 வசனங்களுக்கு போகிறோம். Let us read the verses first. So she said to him, I am the daughter of Bethuel, Milcah's son, whom she bore to Nahor. அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்காவில் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி, மோரவர் ஷி செட் டு ஹிம், வி ஹவ் போத் ஸ்ட்ரா அண்ட் ஃபீட் எனப் அண்ட் ரூம் டு லாட்ஜ், எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ரா தங்க இடமும் உண்டு என்றாள். தீஸ் வர்சஸ் ரெக்கார்ட்ஸ் ரெபேக்கா ஐடென்டிஃபையிங் ஹர் லீனேஜ் அண்ட் ஆஃபரிங் ஜெனரஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி டு ஆபிரஹாம்ஸ் டிராவலிங் சர்வன்ட். இந்த வசனமானது ரெபேக்காள் தனது வம்சாவளியை கூறி ஆபிரஹாமின் பயணத்தில் வந்த ஆபிரஹாமின் ஊழியருக்கு தாராளமான உபசரிப்பு அளிப்பது விவரிக்கப்பட்டுள்ளது. கீ மீனிங்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன், முக்கிய அர்த்தங்கள் மற்றும் விளக்கங்கள். ஏ டிவைன் கனெக்ஷன் ரிவீல்டு, ஒரு தெய்வீக தொடர்பு வெளிப்படுகிறது. When Rebecca states that she was the daughter of Bethuel and granddaughter of Nahor, Abraham's brother Nahor, the servant realizes God has answered his prayer with pinpoint accuracy. தான் பெத்துவேலின் மகள் என்றும் ஆபிரகாமின் சகோதரரான நாகோரின் பேத்தி என்றும் ரெபேக்காள் கூறிய போது, தேவன் தமது ஜபத்துக்கு மிக துல்லியமாக பதிலளித்திருப்பதை அந்த ஊழியக்காரர் உணர்ந்து கொண்டார். ஷி பிலாங்ஸ் டு த எக்ஸாக்ட் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஆஃப் ஆபிரகாம் ஸ்பெசிஃபைட். ஆபிரகாம் குறிப்பிட்டிருந்த அதே குடும்ப பின்னணியைச் சேர்ந்தவளாகவே அவள் இருந்தாள். The virtue of hospitality by came forward offering straw and provender feed of water for the 10 thirsty camels and a place to lodge. Rebecca goes far beyond the basic politeness. விருந்தோம்பல் பண்பு, தாகத்துடன் இருந்த 10 ஒட்டகங்களுக்கு தேவையான வைக்கோல் மற்றும் தீவனத்தை வழங்கியதோடு தங்குவதற்கு இடமும் அளிக்க முன்வந்ததன் மூலம் ரெபேக்காள் வெறும் சாதாரண உபசரிப்புக்கும் மேலான ஒரு செயலை செய்தாள். இன் ஆன்சியன்ட் நியர் ஈஸ்ட், ஓப்பனிங் ஒன்ஸ் ஹோம் அண்ட் ரிசோர்சஸ் டு அன் அன்னோன் டிராவலர் அண்ட் இஸ் லார்ஜ் கேரவன் டிஸ்பிளேஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ப்ரொஆக்டிவ் ஸ்பிரிட் ஆஃப் சர்வீஸ். பண்டைய அண்மை கிழக்கு பகுதிகளில் அறிமுகமில்லாத ஒரு பயணிக்கும் அவரது பெரிய குழுவினருக்கும் தங்கள் வீட்டையும் வளங்களையும் திறந்து கொடுப்பது என்பது ஒரு சிறப்பான மற்றும் முன்முயற்சியுடன் கூடிய சேவை மனப்பான்மையை வெளிப்படுத்தக்கூடிய செயலாக இருந்தது. த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் தி மிஷன், இந்த பணியின் திருப்பு முனை. திஸ் பிராக்டிக்கல் கைண்ட்னஸ் கன்ஃபார்ம்ஸ் டு த சர்வன்ட் தட் His quest is successful, prompting him to immediately bow down and worship God. இந்த நடைமுறைக்குரிய கனிவான செயலானது அந்த வேலைக்காரன் தனது பணி வெற்றிகரமாக அமைந்தது என்பதை அவருக்கு உறுதிப்படுத்தியது. இதனால் அவன் உடனடியாக தலை குனிந்து தேவனை வணங்கினான். Now let us go to the next 2 verses 26 and 27. Then the man bowed down his head and worshipped the Lord. அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு 27th verse and he said, Blessed be the Lord of God my master Abraham, who has not forsaken his mercy and his truth towards his master. As for me, being on the way, The Lord led me to the house of my master's brethren. 27 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்துக் கொண்டு வந்தார் என்றார். Context of the passage. வசன பகுதியின் பின்னணி சூழல். த மிஷன் ஆபிரகாம் சென்ட் ஹிஸ் ட்ரஸ்டட் சர்வன்ட் டு ஹிஸ் டிஸ்டன்ட் ஹோம்லேண்ட் ஆஃப் ஹாரான் டு ஃபைண்ட் எ வைஃப் ஃபார் ஹிஸ் சன் ஐசக் ஃப்ரம் ஒன் ஆஃப் ஹிஸ் ரிலேட்டிவ்ஸ். பணி: ஆபிரகாம் தனது மகன் ஈசாக்கிற்கு உள்ளூர் கானானிய பெண்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்காமல் தனது சொந்த உறவினர்களிடமிருந்து ஒரு மனைவியை கண்டறிய தனது நம்பிக்கைக்குரிய ஊழியரை தொலைவில் உள்ள தனது ஊரான ஆரானுக்கு அனுப்பினார். The prayer: arrived at the well outside the town, the servant prayed for a specific sign. ஜபம்: நகருக்கு வெளியே இருந்த ஒரு கிணற்றண்டையில் அடைந்த ஒரு அந்த ஊழியர் ஒரு குறிப்பிட்ட அடையாளத்திற்காக ஜெபித்தார். The right woman would not only give him a drink but also volunteer to water all 10 of his camels. அந்த சரி தேவன் தேர்ந்தெடுக்க அந்த சரியான பெண் வந்து அவருக்கு குடிக்க தண்ணீர் தருவது மட்டுமல்ல, தானாகவே முன் வந்து அந்த பத்து ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதே அந்த அடையாளம். The fulfillment: before he even finished praying, Rebecca arrived, completed the exact task and revealed that she was Abraham's grandniece. நிறைவேற்றம்: அவர் ஜெபித்து முடிப்பதற்கு முன்பே ரெபேக்காள் அங்கு வந்து அந்த செயலை சரியாக செய்து முடித்தாள். மேலும் அவள் ஆபிரகாமின் உறவினர் என்பதையும் வெளிப்படுத்தினார். அந்த மேன் பவ் டவுன் ஹிஸ் ஹெட் அண்ட் வர்ஷிப் தி லார்ட். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை வணங்கினான். The servant's immediate reaction to success is humble adoration. Instead of celebrating his own good luck or planning his next move, he dropped to his knees in spontaneous gratitude and reverence. வெற்றி கிடைத்தவுடன் அந்த ஊழியக்காரர் காட்டிய உடனடி பதில் செயல் வந்து தாழ்மையான வணக்கம் என்பதாக இருந்தது. தனது அதிர்ஷ்டத்தை கொண்டாடுவதற்கோ அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கையை திட்டமிடுவதற்கோ பதிலாக அவர் இயல்பான நன்றி உணர்வுடனும் மரியாதையுடனும் முழங்காலிட்டு வணங்கினார். Blessed be the Lord of God, my master Abraham. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாராக. He praised God for keeping his steadfast love, mercy and faithfulness, truth, alive toward Abraham. Abraham மீது தேவன் காட்டிய மாறாத அன்பு, இரக்கம் மற்றும் உண்மைத்தன்மைக்காக அவர் தேவனை துதித்தார். He recognizes that God's promise keeping nature spans generation and looks after Abraham's family. வாக்குத்தத்தத்தை காப்பாற்றும் தேவனுடைய தன்மை தலைமுறையை தாண்டி செயல்படுவதையும் ஆபிரகாமின் குடும்பத்தை பராமரிப்பதையும் அவர் உணர்ந்து கொண்டார். I being in the way, the Lord led me to the house of my master's brethren. In verse 27 he told like this: நான் என் வழிப்பயணத்தில் கர்த்தர் என்னை என் எஜமானின் சகோதரின் வீட்டுக்கு வழி நடத்தினார். வசனம் 27 அவர் சொன்னது. The phrase "in the way" means he was actively walking in obedience and following God's direction. வழியில் இருந்தபோது, பயணத்தில் இருந்தபோது என்ற சொற்றொடரானது அவர் கீழ்ப்படிதலுடன் செயல்பட்டு தேவனுடைய வழிநடத்தலை பின்பற்றி சென்று கொண்டிருந்தார் என்பதை குறிக்கிறது. He acknowledges that providence, not coincidence, guides his step directly to the right family. தற்செயலான நிகழ்வுகள்ல மாறாக தேவனுடைய வழிநடத்துதலே ப்ராவிடன்ஸ் தனது பாதையை சரியான குடும்பத்தை நோக்கி நேரடியாக வழிநடத்தியது என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டார். ரெபேக்கா இன்ஃபார்ம்ஸ் ஹர் ஃபேமிலி. நெக்ஸ்ட் செக்ஷன் ஆஃப் திஸ் சாப்டர், ரெபேக்கா இன்ஃபார்ம் ஹிஸ் ஃபேமிலி, வெர்சஸ் 28 to 30. ரெபேக்கால் தன் வீட்டாரிடத்தில் அறிவித்தல். இது வந்து இந்த அத்தியாயத்தின் ஐந்தாவது உட்பிரிவு, வசனங்கள் 28 முதல் 30 வரை. First, let us read the verses. முதலாவது நாம் வசனங்களை வாசிப்போம். Verse 28. So, the young woman ran and told her mother's household these things. வசனம் 28 சொல்லுகிறது, அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். 29th verses. Now, Rebecca had a brother whose name was Laban. And Laban ran out to the man by the well. ரெபேக்காளுக்கு 29th வசனம், ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பேர். அந்த லாபான் வெளியே துறவண்டியில் இருந்த அந்த மனிதருக்கு ஓடினான். So it came to pass when he saw the nose ring and the bracelets on her sister's wrist, and when he heard the words of his sister Rebecca saying, thus the man spoke to me, that he went to the man, and there he stood by the camels at the well. 30th வசனம், அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும், பாருங்க ஆங்கிலத்தில் நோசரிங் மூக்குத்தின்னு போட்டிருக்குது, தமிழில் காதணி இயர்ரிங்ஸ்னு போட்டிருக்குது, ரெண்டுமே தப்பு. அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்னப்படி அந்த மனிதன் என்னோடு பேசினான் என்று தன் சகோதரி ரெபேக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தாள். அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான். Genesis 24, 28 to 30 marks a significant turning point in the narrative of Abraham's servant seeking a bride for Isaac. ஆபிரகாமின் ஊழியக்காரர் ஈசாக்கிற்கு மணப்பெண்ணை தேடும் இந்த வரலாற்றில் ஆதியாம 24 அதிகாரம் 28-30 வசனங்கள் ஒரு முக்கிய திருப்பத்தை குறிக்கின்றன. The scene shift from the divine encounter at the well to the reaction of Rebecca's family upon seeing the rich blessings and gold gift she had received. இவ்வசனங்களில் கிணற்றண்டையில் நிகழ்ந்த தெய்வீக சந்திப்பில் இருந்து ரெபேக்காள் பெற்ற பெரும் ஆசீர்வாதங்கள் மற்றும் தங்க பரிசுகளை கொண்டு அவருடைய குடும்பத்தினர் காட்டும் பதில் செயலுக்கு காட்சி மாறிச்சு. கீ தீம்ஸ் அண்ட் டீடைல் எக்ஸ்பிளனேஷன், முக்கிய ஆய்வு கருத்துக்கள் மற்றும் விரிவான விளக்கங்கள். ஃபர்ஸ்ட், ரெபேக்காஸ் கேரக்டர் அண்டர் மதர்ஸ் ஹவுஸ் ஹோல்ட். ஒன்னாவது, ரெபேக்காளின் குணம் மற்றும் தாயின் குடும்பம். Diligence and eagerness. Rebecca ran home enthusiastically to share the news. This reveals her openness and joy. சுறுசுறுப்பும் ஆர்வம். ரெபேக்காள் செய்தியை பகிர்ந்து கொள்ள உற்சாகத்தனம் வீட்டுக்கு ஓடினாள். இது அவருடைய வெளிப்படை தன்மையையும் மகிழ்ச்சியையும் காட்டிற்று. Mother's household. Verse 28 says that she went to her mother's house to report the news. தாயின் வீடு, அவள் தன் தாயின் வீட்டிற்கு சென்று தகவல் தெரிவித்ததாக 28th வசனத்தில் வாசிக்கிறோம். This suggests that her father Bethuel might have been elderly or away from the home at the time. இதிலிருந்து அவளுடைய தந்தையான பெத்வேல் வயதானவராகவோ அல்லது அந்த வேளையில் வீட்டில் இராதவராகவோ இருந்திருக்கலாம் என்று கருத வாய்ப்புள்ளது. செகண்ட், த அரைவல் ஆஃப் லாபான் த பிரதர்ஸ் மோட்டிவ்ஸ். இரண்டாவது, லாபானுடைய வருகை, இந்த சகோதரனின் நோக்கங்கள் என்ன என்று பார்ப்பது 29-30 வசனங்களே பார்க்கிறோம். 29 and 30 verses we are seeing the லாபான்ஸ் கேரக்டர், லாபான்ஸ் மோட்டிவ்ஸ். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் லாபான். This introduces a significant and complex character. லாபானை பற்றிய அறிமுகம், இது ஒரு முக்கியமான மற்றும் சிக்கலான கதாபாத்திரத்தை இங்கே அறிமுகப்படுத்துகிறது. He was the same man who would later have extensive dealing with Rebecca's son Jacob. இவர் பிற்காலத்தில் ரெபேக்காளின் மகன் யாக்கோபுடன் விரிவாக தொடர்பு கொள்பவராக இருந்தார். அதை பற்றி நம்ம அப்புறம் படிப்போம். மெட்டீரியலைசிங் மோட்டிவ், இவனுடைய பொருள் சார் நோக்கம். லாபான் ஹரி டு த வெல் இமிடியட்லி அப்பான் சீயிங் த ரிங் அண்ட் த பிரேஸ்லெட் ஷி வோர். இங்கே ரெபேக்காள் விரலில் அணிந்திருந்த மோதிரத்தையும் கையில் அணிந்திருந்த வளையல்களையும் கண்டு உடனே லாபான் கிணற்றடிக்கு விரைந்து சென்றான். யூ கேன் ரெஃபர் டு த இன்டர்லைனியர் பைபிள். இந்த இன்டர்லைனியர் பைபிள் இன் திஸ் வேர்ஸ் த வேர்ட் ஹன் நீ ஜெம் த ரிங் ஓன்லி இஸ் மென்ஷன். இந்த நகைகள் பற்றிய விளக்கங்களில் ஆங்கிலத்திலே நோஸ்ரிங் மூக்குத்தி என்றும் தமிழிலே காதணி ஏர்ரிங் என்றும் போடப்பட்டிருக்க அந்த விஷயத்தை நாம் இன்டர்லைனியர் பைபிளில் போய் பார்க்கும்போது அங்கே இந்த வசனத்திலே அதுக்குரிய வார்த்தை வந்து ஹானிசம் என்பது ஒரு மோதிரம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கே தவிர காதணி என்றும் மூக்குத்தி என்றும் சொல்லப்படவில்லை. Scholars point out that the sight of Abraham's wealth was the primary reason for the Laban's prompt hospitality. Abraham-in செல்வத்தை கண்டதே லாபானின் உடனடி உபசரிவுக்கு முக்கிய காரணமாக அமைந்ததாக வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள். His preoccupation with wealth becomes evident later on how he interacted and treated with Jacob. பிற்காலத்தில் லாபான் யாக்கோபுடன் பழகிய விதம் மற்றும் அவருடைய நடத்திய வகை ஆகியவற்றில் அவரது ஐஸ்வர்யம் ஐக்கம் தெளிவாகிறது. Strategic shift, யுக்திசார் மாற்றம். லாபான் took control of the family negotiation and assumed the role of family head. குடும்ப பேச்சுவார்த்தைகளை லாபான் தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு குடும்பத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றார். Demonstrating Abraham's prosperity, the heavy gold ornaments served as a clear evidence to Rebecca's family that God had prospered Abraham. கனமான தங்க ஆபரணங்கள் தேவன் ஆபிரகாமை செழிப்படைய செய்துள்ளார் என்பதற்கு ரெபேக்காவின் குடும்பத்தினருக்கு தெளிவான சான்றாக அமைந்தன. Theological significance. This passage illustrates how God worked through human responses. மனிதர்களின் பதில் செயல்கள் மூலமாக தேவன் செயல்படும் விதத்தை இந்த பகுதி விளக்குகிறது. God utilized the circumstances, even Laban's interest in material gain, to welcome Abraham's servants and advance the lineage of the covenant. மனிதர்களின் பதில் செயல்கள் மூலமாக தேவன் செயல்படும் விதத்தை இந்த பகுதி விளக்குகிறது. ஆபிரகாமின் ஊழியக்காரரை வரவேற்கவும் உடன்படிக்கையின் வம்சாவளியை முன்னெடுத்துச் செல்லவும் தேவன் சூழ்நிலைகளையும் லாபானின் பொருள் சார்ந்த ஈடுபாட்டையும் கூட பயன்படுத்திக் கொண்டார். மனிதருடைய தீமையான விஷயங்களை கூட தேவன் நன்மைக்கு ஏதுவாக பயன்படுத்துகிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். Laban's welcome and hospitality. We are coming to the final section of this Bible study, sixth subsection of this chapter. நாம் வந்து இந்த வேதாகம படிப்பின் கடைசி உட்பிரிவுக்கு வருகின்றோம். இந்த அத்தியாயத்தின் ஆறாம் உட்பிரிவு லாபானின் வரவேற்பும் உபசரிப்பும், வசனங்கள் 31-33 முடிய. And he said, Come in, O blessed of the Lord. Why do you stand outside? For I have prepared the house and a place for the camels. 31 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். Then the man came into the house. And he unloaded the camels and provided straw and feed for the camels and wanted to wash his feet on the feet of the men who were with him. அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்கள் கட்ட விழித்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோடு வந்து வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான். 33 verse. Food was set before him to each, but he said, I will not eat until I have told about my errand. And he said, speak on. 33 வசனம் இவ்வாறு சொல்கிறது, பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். அதற்கு அவன், யாரு? லாபான். சொல்லும் என்றான். Verse 31 clearly explains about Laban's invitation and motive. 31 வசனம் வந்து லாபானின் அழைப்பையும் நோக்கங்களையும் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது.

மற்றும் கை வளையல்களை பார்த்தவுடனே அந்த விருந்தாளியின் பெரும் செல்வத்தை லாபான் உணர்ந்து கொண்டான். The meaning of blessed one. ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது, by using the covenant name of God, Yahweh, the Lord, Laman acknowledged that the servant was a recipient of divine favor. தேவனின் உடன்படிக்கை பெயரான யாவே என்பதை பயன்படுத்துவதன் மூலமாக அந்த ஊழியக்காரர் தெய்வீக தேவுக்கு உட்பட்டவர் என்பதை லாபான் ஒப்புக்கொண்டார். However, throughout the book of Genesis, Laban's character is portrayed as being heavily driven by a desire for material gain and greed. இருந்த போதிலும் ஆதியாகமம் முழுவதும் லாபானின் குணம் மற்றும் பொருளாசை மற்றும் பேராசைக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவே இருக்கிறது. His lavish welcome was deeply linked to the visible signs of wealth he observed. அவரது ஆடம்பரமான வரவேற்பு அவர் கண்ட அந்த செல்வப்பெருக்கின் வெளிப்படையான அடையாளங்களோடு ஆழமாக தொடர்புடையதாக இருந்தது. கல்ச்சுரல் அப்ளிகேஷன், கலாச்சார கடமை. இந்த ஆன்சியன்ட் நமாடிக் கல்ச்சர், கீப்பிங் எ டிராவலிங் கெஸ்ட் வெயிட்டிங் அவுட் சைட் வாஸ் கன்சிடர்ட் அஸ் எ பிரீச் ஆஃப் ஆனர். கலாச்சார கடமை, பயணம் செய்து வரும் விருந்தாளியை வெளியே நிற்க வைப்பது பண்டைய நாடோடி கலாச்சாரத்தில் கௌரவத்தை மீறும் செயலாக இருந்தது. லாபான் அஷ்யூர்ட் ஹிம் தட் accommodation had already been prepared for both the people and the animals they had brought with them. மனிதர்களுக்கும் அவர்கள் கொண்டு வந்த விலங்குகளுக்கும் தங்குமிடம் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டுள்ளதாக லாபான் அவரிடத்தில் உறுதியளித்தார். எக்ஸம்பிளரி ஆன்சியன்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. வசனம் 32 வந்து பண்டைய காலத்தின் ஒரு சிறப்பான விருந்தோம்பலை பற்றிய ஒரு காரியமாக இருக்கிறது. Care for animals. In the ancient world, a gracious host would always attend to the animals first. பண்டைய உலகில் விருந்து கொடுப்பதில் சிறப்பாக செயல்படுபவர் எப்போதும் விலங்குகளையே முதலில் கவனித்துக் கொள்வார். The burdens were unloaded from the camels and they were provided with a straw and fodder. ஒட்டகங்களின் மீது இருந்த சுமைகள் இறக்கப்பட்டு அவற்றுக்கு வைக்கோலும் தீவனமும் அளிக்கப்பட்டன. வாஷிங் ஃபீட், டிராவலிங் இன் சாண்டல்ஸ் அலாங் த டஸ்டி ரோட்ஸ் ஆஃப் த ஆன்சியன் ஏரிஸ் மேட் ஒன்ஸ் ஃபீட் வெரி டேட்டி. பாதங்களை கழுவுதல், பண்டைய அண்மை கிழக்கு பகுதியின் தூசுபடிந்த சாலைகளில் காலணிகளுடன் பயணித்தல் என்பது பாதங்களை மிகவும் அழுக்காக்கியது. ப்ரொவைடிங் water to wash the feet of the servant and his companions was a supreme gesture of comfort, refreshment and respect. ஊழியக்காரரின் மற்றும் அவருடன் வந்தவர்களின் பாதங்களை கழுவ தண்ணீர் வழங்குதல் என்பது ஆறுதல், புத்துணர்ச்சி மற்றும் மரியாதையின் மிகச்சிறந்த அடையாளமாக இருந்தது. Final verse 33. The servant's dedication for his task. வசனம் 33 கடைசி வசனம், இந்த படிப்புக்கு கடைசி வசனம். ஊழியக்காரர்கள் பணி அர்ப்பணிப்பு. I will not eat, I will not eat until I have delivered my message. என் செய்தியை சொல்லும் வரை நான் சாப்பிட மாட்டேன். This marks the spiritual climax of this passage. இது இந்த வசன பகுதியின் ஆவிக்குரிய உச்சகட்டத்தின் அடையாளமாகும். After a long, exhausting journey of 500 miles, refusing a meal that had already been prepared was a rare act. 500 mile பிரயாணம் செய்து சோர்வதும் அந்த பயணத்துக்கு பிறகு தனக்கு முன்பாக தயாராக எடுத்து வைக்கப்பட்ட உணவை மறுத்தல் என்பது மிகவும் அரிதான ஒரு செயலாகும். It demonstrated the servant's absolute integrity towards his master Abraham
and both he had sworn. இது அந்த வேலைக்காரன் தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாம் மீதும் தான் செய்த சத்தியத்தின் மீதும் கொண்டிருந்த முழுமையான உண்மை தன்மையை எடுத்துக்காட்டியது. பிரையாரிட்டைசிங் டியூட்டி ஓவர் கம்ஃபர்ட், சுகத்தை விட கடமைக்கு முன்னுரிமை. தி சர்வன்ட் ரிஃப்யூஸ் டு அக்செப்ட் பர்சனல் கம்ஃபர்ட் ஆர் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டில் த டிவைன் மிஷின் ஃபைண்டிங் எ கமனன்ட் வைஃப் ஃபார் ஈசாக் வாஸ் அட்ரஸ்ட். ஈசாக்கிற்கு உடன்படிக்கக்கூடிய மனைவியை கண்டறிதல் என்ற தெய்வீக பணியை தொடங்கும் வரைக்கும் தனிப்பட்ட சுகத்தையோ அல்லது விருந்து உபசரிப்பையோ ஏற்றுக்கொள்ள அந்த ஊழியக்காரர் மறுத்தார். His urgency reveals his understanding that God had orchestrated the meeting at the well and that matters concerning God's work broke no delay. கிணற்றருகே இந்த சந்திப்பை திட்டமிட்டது தேவனே என்பதையும் தேவனின் காரியங்கள் தாமதிக்கப்படக்கூடாது என்பதையும் அவர் புரிந்து கொண்டிருப்பதை இந்த அவருடைய அவசரம் வெளிப்படுத்துகிறது. லாபான்ஸ் பெர்மிஷன் பை ரிப்ளைங் ஸ்பீக் லாபான் கேவ் ஹிம் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டேட் ஹிஸ் கேஸ். லாபானின் அனுமதி சொல்லும் என்று பதிலளித்தது மூலமாக லாபான் அந்த ஊழியக்காரர் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். Thus, a casual social gathering transformed into a formal, legitimate marriage negotiation. இதன் மூலமாக ஒரு சாதாரண விருந்து நிகழ்வு என்பது முறையான சட்டப்பூர்வமான திருமண பேச்சுவார்த்தையாக மாறிற்று. Now we come to the important section of this Bible lesson, the key themes and lessons. இப்பொழுது நாம் இந்த படிப்பின் முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். இந்த முக்கிய ஆய்வு கருத்துக்களும் அதோடு கூட படிப்பினைகளும் டிவைன் ப்ராவிடன்ஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ், தெய்வீக பராமரிப்பும் உண்மைத்தன்மையும். த சர்வன்ட் எக்ஸம்பிளிஃபைட் எ ஃபெய்த்ஃபுல் ஸ்டீவர்ட், அந்த ஊழியர் ஒரு உண்மையுள்ள விக்கிரகணக்காரருக்கு முன்மாதிரியாக செயல்பட்டார். ஈவன் வென் ஆஃபர்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் He did not lose sight of his objectives. அவருக்கு ஆறுதல் அளிக்கப்பட்ட போதும் உணவு முதலியவை தரப்பட்ட போதும் அவர் தன்னுடைய நோக்கத்தை மறக்கவில்லை. Contrasting heart. We witness the beginning of the development of Laban's character. Welcoming godliness only when it arrives with gold. Which stands in stark contrast to the servant humble heart that prioritizes the mission above all the else. இருதயங்களின் வேறுபாடு. லாபானின் குண வளர்ச்சியில் தொடக்கத்தை நாம் இங்கே கவனிக்கிறோம். தங்கத்துடன் வரும் தேவபக்தியை வரவேற்பது. ஆனால் இது ஆபிரகாமுடைய ஊழியக்காரர்களுடைய தாழ்மையான ஊழியத்திற்கே முதலிடம் கொடுக்கும் இருதயத்திற்கு முற்றிலும் முரணானதாக இருக்கிறது. God orchestrates the details. தேவன் விவரங்களை ஒழுங்குபடுத்துகிறார். Every aspect of this passage, from the prepared home to the respective wards of the family, demonstrated how God paves the ways and ensures the constitution of covenant lineage of Abraham, Isaac and Jacob. தேவன் விவரங்களை ஒழுங்குபடுத்துகிறார். இந்த வசனப்பகுதியின் ஒவ்வொரு அம்சமும் ஆயத்தமாக்கப்பட்ட வீட்டிலிருந்து குடும்பத்தினரின் ஏற்றுக்கொள்ளும் இருதயங்கள் வரை தேவனின் வழியை அமைத்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோரின் உடன்படிக்கை வம்சம் தொடர்வதை உறுதி செய்வதை காண்பிக்கிறது. இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் ஃபார் அவர் லைஃப் ஃப்ரம் ஜெனசிஸ் 24:21-33 வெர்சஸ். ஆதாம் 24:21-33 வரைக்கும் உள்ள இந்த வசனங்களில் நம் வாழ்விற்கான முக்கிய பாடங்கள். First, the power of watchful waiting. விழிப்புடன் காத்திருப்பதன் வல்லமை.
அவசரப்பட்டு பிராக்டிஸ் பேஷன்ஸ் அண்ட் டிசர்ன்மெண்ட் பிஃபோர் ஜம்பிங் இன் டு குவிக் கன்க்ளூஷன்ஸ். வாழ்க்கை பாடம் என்ன? அவசரப்பட்டு முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு பொறுமையையும் பகுத்தறிவையும் கேடுபிடுங்கள். Even though Rebecca was actively watering the camels matching his prayer, the servant didn't rush or interrupt. Rebecca ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்த போதிலும், அது வந்து தேவனுடைய அவருடைய ஜபத்திற்கு தேவனுடைய பதிலாக இருந்த போதிலும், அந்த ஊழியக்காரர் அவசரப்படவோ அல்லது அவளை தடுக்கவோ இல்லை. He waited silently to observe the full picture. அவர் முழுமையான சித்தரிப்பையும் புரிந்து கொள்வதற்காக அமைதியாக காத்திருந்தார். In life, when an opportunity or answer seems to present itself, we must avoid impulsive reaction. வாழ்க்கையில் ஒரு வாய்ப்போ அல்லது பதிலோ தேவனிடம் கிடைக்கும் போது நாம் அவசரப்பட்டு பதில் செயல் செய்துவிடக் கூடாது. Give God space to finish revealing His plan and examine situation thoroughly before assuming it is the right path. தேவன் தம் திட்டத்தை முழுமையாக வெளிப்படுத்த இடமளிக்க வேண்டும். அது சரியான பாதை என்று முடிவு செய்வதற்கு முன்பு சூழ்நிலையை நாம் முழுமையாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். செகண்ட் லெசன், கேரக்டர் இஸ் ரிவீல்ட் இன் டீடைல்ஸ். இரண்டாவது பாடம், சிறிய செயல்களிலும் நற்பண்பு வெளியிடுகிறது. வேல்யூ இன்டெகிரிட்டி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க் ஓவர் அவுட்வர்ட் அப்பியரன்ஸ். நம்முடைய வாழ்க்கைக்கான இந்த இரண்டாவது பாடம் வந்து வெளி தோற்றத்தை விட நேர்மை, விருந்தோம்பல் மற்றும் கடின உழைப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வாட்டரிங் 10 thirsty camels was an exhaustive monumental task. 10 ஒட்டகங்களுக்கு, தாகத்தில் இருந்த 10 ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுப்பது என்பது ஒரு கடினமான மிகப்பெரிய பணியாகும். Rebecca didn't know she was being tested or watched by a wealthy family servant. She simply acted out of innate kindness and strong work ethic. ஒரு செல்வந்த குடும்பத்தின் ஊழியக்காரன் தன்னை சோதிக்கிறான் அல்லது கவனிக்கிறான் என்பது ரெபேக்காவுக்கு தெரியாது. அவள் தனது இயல்பான கனிவு மற்றும் சிறந்த மனப்பான்மையின் காரணமாகவே அவ்வாறு செயல்பட்டாள். ட்ரூ கேரக்டர் இஸ் வாட் யூ டூ வென் யூ திங்க் நோ ஒன் இஸ் கீப்பிங் ஸ்கோர். யாரும் கவனிக்கவில்லை என்று நினைக்கும் போது நீங்கள் செய்யும் செயல்களே உங்கள் உண்மையான குணத்தை வெளிப்படுத்துகின்றன. லுக்கிங் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆர் ஸ்பௌசஸ், ப்ரையாரிட்டைஸ் சர்வன்ட்ஸ் ஹார்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் இன்டெகிரிட்டி. நண்பர்கள், வணிக பங்காளிகள் அல்லது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது பணிவுள்ள மனப்பான்மை மற்றும் நிலையான நேர்மை ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிங்க. நான் உண்மையுமே கொடுக்க வேண்டும். தேர்ட் லெசன், கிராட்டிடியூட் அண்ட் வர்ஷிப் ஷுட் பி இம்மீடியட். நன்றி உணர்வும் தேவனை தொழுது கொள்வதும் உடனடியாக இருக்க வேண்டும். த லைஃப் லெசன், நெவர் லெட் யுவர் கிராட்டிடியூட் லேக் பிஹைண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். வாழ்க்கை பாடம் என்ன? இதிலிருந்து ஆசிரமங்களை பெற்ற பிறகு நன்றி உணர்வை வெளிப்படுத்த தாமதிக்காதீர்கள். The very moment the servant lays God had guided him directly to Abraham's relatives, he stopped everything to bow down and worship. தேவன் தன்னை நேரடியாக ஆபிரகாமின் உறவினிடத்தில் வழிநடத்தினார் என்பதை உணர்ந்த அந்த தருணத்திலேயே ஆபிரகாமின் ஊழியக்காரன் மற்ற எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு குனிந்து தேவனை தொழுது கொண்டார். Too often, when our prayers are answered, we celebrate our good fortune or rush to the next task instead of pursuing to give God His credit. நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்கும் போது தேவனுக்கு நன்றி சொல்வதற்கு பதிலாக நாம் நம்முடைய நல்லதிஷ்டத்தை கொண்டாடுகிறோம் அல்லது அடுத்த வேலையை செய்ய அவசரப்படுகிறோம். Cultivating a life of immediate gratitude keeps us humble and connected to the source of our blessing. உடனடி நன்றியுடன் வாழும் பழக்கம் நம்மை தாழ்மையுடனும் நம் ஆசிரமங்களின் ஊற்றாகிய தேவனுடனும் இணைந்திருக்க செய்கிறது. Fourth lesson,
டைரக்டிங் பிரைஸ் வேர் இட் பிலாங்ஸ். புகழ்ச்சியை உரியவருக்கு செலுத்த வேண்டும். த லைஃப் லெசன், அக்னாலஜிங் காட்ஸ் கைடன்ஸ் நாட் யுவர் ஓன் கிளவர்னஸ். நம்முடைய சொந்த திறமையோ புத்திசாலித்தனத்தையோ அல்ல, கடவுளின் வழிநடத்துதலையே, தேவனுடைய வழிநடத்துதலையே நாம் அங்கே இருக்க வேண்டும். அங்கே the servant did not brag about his strategic planning or how smart he was to wait by the bell. அந்த ஊழியக்காரன் தனது திட்டமிடும் திறனை பற்றியோ அல்லது கிணற்றறையை காத்திருந்த தனது புத்திசாலித்தனத்தை குறித்தோ பெருமை பேசிக் கொள்ளவில்லை. He explicitly stated that the Lord led him on the journey. மாறாக கர்த்தர் தன்னை இந்த பயணத்தில் வழிநடத்தினார் என்று வெளிப்படையாக அவர் கூறினார். When you experience success in your career, relationship or personal goals, loudly attribute the success to God's providence and the help of others rather than appreciating your own skills. உங்கள் தொழில் உறவுகள் அல்லது தனிப்பட்ட இலக்குகளை வெற்றி பெறும்போது அந்த வெற்றியை உங்கள் சொந்த திறமையால் கிடைத்ததாக கருதி பெருமை கொள்ளாமல் தேவனின் பராமரிப்பு மற்றும் பிறனின் உதவியால் தான் அது கிடைத்தது என்று வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள வேண்டும். Fifth lesson, duty and purpose over comfort. சௌகரியத்தை விட கடமைக்கும் நோக்கத்துக்கும் முன்னுரிமை அளித்தல். Keep your primary mission ahead of a personal comfort. தனிப்பட்ட சௌகரியத்தை விட உங்கள் முதன்மையான நோக்கத்துக்கு முன்னுரிமை கொடுங்கள். After a journey, after a grueling journey, 500 mile trek across the desert, the servant was undoubtedly exhausted and starving. 500 mile பாலைவனத்தின் வழியாக நடந்த கடினமான அந்த பயணத்துக்கு பிற்பாடு அந்த ஊழியக்காரர் நிச்சயமாக களைப்படுந்தும் பசியுடன் இருந்திருப்பார். He refused the comfort of a feast until his master's business was communicated. இருந்தாலும் அவர் தம்முடைய எஜமானரின் காரியத்தை சொல்லி முடிக்கும் வரை விருந்துன்பதை மறுத்துவிட்டார். இது அவரது அளப்பரிய விசுவாசம். This demonstrated an incredible level of loyalty, discipline and clarity of purpose. இது அவருடைய அளப்பரிய விசுவாசம், ஒழுக்கம் மற்றும் நோக்கத்திலுமே வெளிப்படுத்துகிறது. In our lives, it's a reminder to remain focused on our core responsibilities and values, refusing to let immediate pleasures or distraction derail our long-term goals. நம்முடைய வாழ்க்கையிலும் உடனடி இன்பங்களோ அல்லது கவனச்சிதறல்களோ நம்முடைய நீண்டகால இலக்குகளிலிருந்து நம்மை திசைதிருப்ப அனுமதிக்காமல் நம்முடைய முக்கிய பொறுப்புகள் மற்றும் விழுமியங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இது நினைவூட்டுகிறது. பாடங்களை சுருக்கமாக மீண்டும் பார்ப்போம். நமது வாழ்க்கை பாடங்களை, the life lessons we are going to see in brief again. First, the power of watchful waiting. ஒன்றாவது, வெளிப்புடன் காத்திருப்பதன் வல்லமை. Second, character is revealed in the details. இரண்டாவது, சிறிய செயல்களின் நற்பண்பு வெளிப்படுகிறது. Third, gratitude and worship should be immediate. மூன்றாவது, நன்றி உணர்வும் ஆராதனையும் உடனடியாக வெளிப்பட வேண்டும். Fourth, directing prize where it belongs. நாலாவது, புகழை உரியவருக்கு செலுத்த வேண்டும். Final, fifth, duty and purpose over comfort. ஐந்தாவது, சௌகரியத்தை விட கடமைக்கும் நோக்கத்திற்கும் நாம் முன்னுரிமை அளிக்க வேண்டும். With this, we conclude this week's Bible study on the topic of rooted in his word. அவருடைய வசனத்தில் வேரூன்றிருந்த தலைப்பிலான இந்த வாரத்துக்கான வேதம் படிப்பை இத்துடன் முடித்துக் கொள்வோம். If it is the Lord's wish, if it is the Lord's will, next week on the same day at the same time, we will examine in detail the account of other events that took place at Nahor's household as recorded in Genesis chapter 24.
கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் நாகோரின் இல்லத்தில் நடந்ததாக ஆதியாகமம் 24 விவரிக்கப்படும் மற்ற நிகழ்வு பற்றிய வரலாற்றை தெளிவாக ஆராய்வோம். My heartfelt thanks to our dear brother Thunderkick and his team for the excellent work in broadcasting this study through Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் Thunderkick மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. My sincere thanks to dear brother David, brother Jack Williams and dear sister Deepthi Williams for their excellent work in broadcasting this program in India. இந்த வானொலி ஒளிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listened to this broadcast from beginning to the end. இந்த ஒளிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதரிகள் சகோதரர்கள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Greetings to all of you, my dear brothers and sisters. எனக்கு அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள்.

கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவப்பிள்ளை அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷமாக இந்த இன்டர்நெட் ரேடியோ மூலமாக தேவனுடைய வார்த்தைகள் கேட்க வாஞ்சியா இருக்கிற அனைவரையும் மீண்டுமாக இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். அன்பின் தேவன் எப்போதுமே அன்பாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்மளை தேற்றக்கூடிய இருக்கின்றார். அன்பானவர்களே, உலகத்தை சிருஷ்டிக்கும் போதும் அவருடைய வார்த்தையை கொண்டே உலகத்தை சிருஷ்டித்தார். மனிதனிடத்திலே பேசும்போதும் அவருடைய வார்த்தையை கொண்டே பேசினார். இப்பொழுதும் கிறிஸ்துக்குள்ளாக வந்த நாம் வந்த பிறகு நமக்கும் அவர் வேதாகம் என்கிற பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக வார்த்தை கொண்டே பேசுகிறார். ஆக மொத்தம் தேவன் வார்த்தையாகவே நமக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உலகமானது ஒரு மனிதனை வாழ வைப்பதற்கும் வார்த்தை மிக முக்கியமாக இருக்கிறது. ஒரு மனிதனை துக்கப்படுத்துவதற்கும் ஒரு வார்த்தையை காணப்படுகிறது. அன்பானவர்களே, வார்த்தை இல்லைகள் வார்த்தை இல்லாமல் எந்த ஒரு மனிதன் பூமியில் வாழ முடியாது. இது உலகம் ஏற்றுக்கொண்டது. ஆகையினால்தான் தேவன் வார்த்தையாக இருந்து நமக்கு எப்போதுமே ஆறுதலான வார்த்தையை பேசி நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பாருங்கள், யோசித்து பாருங்கள், சாராளுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடந்தது. அது நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ரூத்துக்கு முடிந்த வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல எலிசபெத்துக்கும் நிந்தை நீக்கப்பட்டது. அன்னோளுக்கோ அடைக்கலப்பட்ட கர்ப்பம் திறக்கப்பட்டது. இவர்கள் அனைவருக்கும் செய்தவர் உனக்கும் நிச்சயமா செய்வார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அன்பர்களே. ஏனென்றால் சாராளுக்கும் தேவன், அவருடைய தேவன் தான் நமக்கும் தேவன். ரூத்துக்கு இருந்த கர்த்தர் தான் நமக்கும் கர்த்தராக இருக்கிறார். எலிசபெத்துக்கு இருந்த கர்த்தர் தான் நமக்கும் தேவனா இருக்கிறார். அன்னாளுடைய ஜெபத்தை கேட்ட தேவன் தான் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆகினால் அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட அற்புதம் அதிசயங்களை செய்த தேவன் நிச்சயமாக நமக்கும் செய்வார் என்பதை மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், யோசுவால 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருப்பது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல நண்பர்களே, நீதிமொழிகள் 3:5-6 வாசித்து முடி சொன்னால், உன் சுயபுத்திர மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்படுத்துவார். ஆம் அன்பர்களே, நம்முடைய சுய எண்ணமானது நம்மளை வாழ விடாதபடிக்கு நம்மளை மிகவும் வேதனைப்படுத்தும். ஆனால் கர்த்தரை நம்பும் போது, முழு இதயத்தோடு கர்த்தரை நம்பும் போது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நம்முடைய வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு பிரச்சனைகள், பாரங்கள், போராட்டங்கள் இதைத்தான் நினைத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனா எப்போதுமே நம் தேவனையே நினைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அவர் மிகுந்த ஆசிரியர். அப்பொழுது அவருடைய பாதையை செவ்வாய்படுத்துவார். நம்முடைய பாதையை நாம் செவ்வாய்படுத்த முடியாது. ஆனா கர்த்த நிச்சயம் என்ன செய்வார், நம்முடைய பாதையை செவ்வாய்படுத்துவார் என்பது மறந்துவிடக்கூடாது. பாருங்கள் நண்பர்கள், எப்போது புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் வல்லவர், அவர் நல்லவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், சங்கீதம் 73:1 வாசித்தாலும், சங்கீதம் 25:8 வாசித்தாலும், சங்கீதம் 86:5 வாசித்தாலும், சங்கீதம் 119:68 வாசித்தாலும், நாகமும் 1:7 வாசித்தாலும், கர்த்தர் நல்லவர் என்கிற அந்த வார்த்தையை நம்ம அங்கே பார்க்க முடியும். அதே போல கர்த்தர் வல்லவர் என்பதை பாருங்கள், யோபு 42:2 நீங்க வாசிக்கலாம், தானியேல் 3:17 வாசிக்கலாம், எபிரேயர் 2:18 நீங்க வாசிக்கலாம், 2 Corinthians 9:8, அதே மாதிரி 5:10, ரோமர் 4:21. பிரியமானவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தியானிக்கும் போது கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம அங்கே பார்க்க முடியும். 3வதாக, கர்த்தர் எப்போது நம்மளோடு இருக்கிறவர். சங்கீதம் 145:8, சங்கீதம் 11:7, 2 Thessalonians 3:3, 1 Corinthians 9:9, 1 Thessalonians 5:24, 1 Peter 2:1, 2 Peter 3:9, Ephesians 2:4. ஆகினாலே கர்த்தர் நல்லவர் என்பதை வேத வாக்கியத்திலே நாம் தியானிக்கலாம். கர்த்தர் வல்லவர் என்பதை நாம் சொல்லப்பட்ட வசந்தி தியானிக்கலாம். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.
வெற்றியால் வரும். என்னவென்று சொல்லி பார்த்தால், வெற்றி வரும், பதில் வரும், ரட்சிப்பு வரும், சிந்தனை அவரால் வரும், காரிய சிந்தை அவரால் உருவாகும், எதிர்பார்ப்பு அவரால் வரும், ஞானம் அறிவு அவராலே வரும் என்பதை நம்ம அதை விடக்கூடாது. ஆகியன அன்பு தேவன் பிள்ளையே, என் நம்பிக்கை இயேசு என்று நாம் சொல்ல வேண்டும். இரண்டாவது, என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். சோதனையே சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு வாக்குத்த பண்ணின ஜீவ கிடத்தை நமக்கு தருவார் என்று யாக்கோபு 1:12 நாம் வாசிக்கலாம். அது மாத்திரமா அன்பான தேவன பிள்ளைகளே, என் நம்பிக்கை இயேசின் மேல் இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டும். என்னில் அவர் என்னை பாவத்திலிருந்து விடுதலாக்கினார். பாருங்கள், ஆகியால் குமாரன் உங்களை விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதலாகுவீர்கள். என் நம்பிக்கை இயேசுவின் மேல் இருக்குது என்பதை நாம் சொல்ல வேண்டும். யோவான் 8:36 நமக்கு பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. யோவான் 1:7 பார்க்கின்றோம். பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நாம் இன்னும் அதிகமாக தியானிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. அன்பு உள்ள நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் சொன்னால், என் ஆழமான தேவைகளை உம்மால் மட்டுமே நிறைவேற்ற முடியும், எல்லாவற்றிலும் உமக்கு கீழ்ப்படிய எனக்கு உதவும், ஆமேன் என்று என் நம்பிக்கை இயேசுவே உள்ளது. ஏனெனில் அவரே எனக்கு எல்லாமுமாய் இருக்கிறார் என்று நான் சாட்சி சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, அன்பானவர்களே, உம்மிடம் என்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை உமது மகிமையின் பாத்திரமாக மாற்றும் என்று சொல்லி நாம் ஜெபி கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், மீகா 7:15, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று நம்ம தேவன் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அன்பான தேவன் பிள்ளைகளே, யாத்திராக 34:10 பார்க்கும்போது, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று அங்கே மோசையை கொண்டு தேவன் சொன்ன வார்த்தையினை பார்க்க வேண்டும். அன்பார்களே, யோவான் 3:16 அடிப்படையில் பார்த்தோம்னா அங்கே அன்பு இருக்கிறது. தேவன் உலகத்தின் வைத்திருக்கிற அன்பை பார்க்க முடியும். திட்டம், தம்முடைய ஒரே பிறன குமாரனை தர வேண்டும் என்ற திட்டம் அங்கே இருந்தது. 3வது, ஈவு, அவர் விசுவாசிக்கிறவர்கள் எவனோ என்பது ஈவை குறிக்கிறது. அவன் கெட்டு போகாமல் விசுவாசித்த பிறகு அங்கே நாம் கெட்டு போகாமல் இருப்பது 4. 5வதாக, நித்திய ஜீவன் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகினால் இந்த வேத வாக்கியத்தை மறந்துவிடக்கூடாது. நீதிபதிகள் 28:25 பார்த்து முடி சொன்னார், கர்த்தரை நம்புகிறோனோ செழிப்பான். நாம் கர்த்தரை நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக செழிக்க முடியும். நம்முடைய தேவன் அவருடைய வார்த்தை கொண்டு ஆலோசனை சொல்லுகிறார். நீதிமொழிகள் 11:14, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று. அப்ப ஆலோசனை தேவன் தருகிறார். அன்பர், கடினமான உழைப்பு நமக்கு தேவைப்படுகிறது. நீதிமொழிகள் 14:4 எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் விரும்பிய இருக்கும், காளைகளின் வெள்ளத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு என்று சொல்கிறார். தீர்க்கதர்சனம் பார்க்கும்போது, நீதிமொழி 29:18 பார்க்கும்போது, தீர்க்கதர்சனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகினாலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் சற்றும் வேகமாக தியானிக்கும் போது, யாத்திராகம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். யாத்திராகம் 14:14 எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்கள் அன்பர்களே. நமக்காக தேவன் யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். நம்பிக்கையிலே நாம் சந்தோஷம் இருக்க வேண்டும், உபத்திரத்திலே பொறுமையா இருக்க வேண்டும், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று ரோமர் 12:12 நாம் சொல்லப்பட்டதை மறந்துவிடக் கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னுமாக எபிரேயர் 6:14 படின்னு பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கவனிங்கள். நிச்சயமாக நான் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கலவா, உறுதி வாக்கு தேவன் வாக்குத்தமும் நம்பி இருக்கிறது, ஆசீர்வாதமும் தேவன் தரக்கூடிய இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கவே அவர் தேவன் தருகிறார். ஆசீர்வதித்து ஆபிரகாமுக்கு வாக்கு தந்ததை பார்க்கின்றோம். உன்னை பெருகவே பெருக பண்ண வேண்டிய வார்த்தையை தேவன் என்ன செய்தார், செய்து காட்டினார் அல்லவா. அதான் வாக்கு தத்தமான வசனங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, 1 யோவான் 1:9 பார்க்கும்போது, நம்முடைய பாவங்களை பாவத்தை ஒப்புக்கொள்
பாவத்தை மறைக்காமல் தேவனிடத்திலே ஒப்புக்கொள்ள வேண்டும். நாம் அறிக்கையிட்டால் தனிப்பட்ட பொறுப்பு பிறரை குறை கூறாமல் நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு தேவன் அறிக்கை செய்ய வேண்டும். பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி மன்னிப்பை பெற்றும் போது தேவனுடைய பாவங்களை செய்கிறார், மன்னிக்கிறார். நம்மை சுத்திகரிக்கும் அநியாயத்துக்கும் பொல்லாத பாவத்திலிருந்தும் நம்மளை தேவன் சுத்திகரிக்கிறார். அவர் உண்மையும் வாக்குத்தத்தை கொடுத்து நமக்கு நிறைவேற்ற இருக்கிறார். நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய மன்னிப்பு அவருடைய நீதியோடு இணைந்திருக்கிறது என்று பார்க்கின்றோம். ஆகினால் சங்கீதம் 19:12 தன் பிள்ளைகளை நம்முடைய பாவங்களை உன்னை ஆராய்ந்து பார்த்து, இந்த கேள்வி பிறரே அல்ல நம்மையே ஆராய்ந்து பார்க்க சொல்கிறது. நம்முடைய தவறுகளை நாம் உணர வேண்டும் என்று சொல்கிறது. உணர்கிறவன் யார்? அப்போ நம்ம உணர வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். மறைவான குற்றங்களுக்கு நல்ல எண்ணம் இருந்தாலும் நாம் எண்ணங்களை செயல்களையும் எப்பொழுதும் சரியாக இருப்பதில்லை. அதனால தான் மறைவான குற்றங்களை பார்க்கின்றோம். நம்மால் திறந்த முடியாதவற்றை நேர்மையுடன் தேவனிடத்தில் ஒப்புக்கொடுக்க வேண்டும். என்னை ஆவிக்குரிய சுயசரியோதனை மற்றவரிடம் அல்ல, என்னிடமே நீங்கள் பாருங்கள். நீங்களாக்கும் மறைவான குற்றங்கள், சில குற்றங்களை நாம் அறிவிக்க புலப்படாமல் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்பான தேவன பிள்ளைகளே, நாம் எப்பொழுதுமே தேவ வார்த்தைகளை காத்திருக்கும் காலத்தில் விசுவாசம் பெருக வேண்டும். சங்கீதம் 27:13-14 என பார்க்கும் என்று சொன்னால், அதில் நாம் 1-6 ஃபர்ஸ்ட் 1-6 என பார்க்கும்போது தேவன் அழகாக சொல்கிறார், உறுதியான ஆதாரம். 2, உறுதியான சோதனை. 3, உறுதியின் மையம். 4, உறுதியின் அடைக்கலம். 5, உறுதியின் வெளிப்பாடு. அதே நாம் சங்கீதம் 27:7-12 முடிச்சு சொன்னால், 7 இரக்கத்தை நாடி ஜெபிக்கிறோம். 8 தேவனுடைய சமூகத்தை விரும்பி ஜெபிக்கிறோம். 9 உன் பலவீனத்தை மறவாமல் ஜெபிக்கிறோம். 10 அவருடைய ஏற்றுக்கொள்ளுதலை நாம் நம்பி ஜெபிக்கிறோம். 11 நேரான வழிகளை கேட்டு ஜெபிக்கிறோம். அன்பர்களே, சங்கீதம் 13:14 பார்க்கும்போது அதில் 13 தேவனுடைய நம்மையே எதிர்பார்க்கும் நம்பிக்கை. 14 அதிலே அநேகரின் சூழப்பட்டிருக்கிறது. சோரின் நடுவில் நம்மை அழைப்பை கொடுக்கிறார். தேவனை சார்ந்து வரக்கூடியது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பதில் வரும் வரை உண்மையாக நாம் கீழ்ப்படுத்திருக்க வேண்டும் பார்க்கின்றோம். ஆகினால்தான் சங்கீதம் 147:3 பார்க்கும்போது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். மனவேதனைகளை ஆற்றி ஆறுதல் அளிக்கும் தேவன் நொறுகுண்ட இருதயங்களையும் கர்த்தர் சமீபிக்கிறது, நொறுகுண்ட ஆவிகளையும் ரட்சிக்கிறார். சங்கீதம் 34:18 பார்க்கிறோம், வாழ்க்கையின் காயங்களை கட்டி சுகம் தரும் பரிகாரி, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 30:17. நமது பலவீனங்களையும் துக்கங்களையும் சுமந்த இரட்சகர். ஏசாயா 53:4-5 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவருடைய தலைமுகளால் நாம் குணமாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரமல்ல, அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட சொன்னால், இதை இருதயம் பார்க்கும் கர்த்தர். 1 Samuel 16:17, எரேமியா 20:11-12, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நம்முடைய இருதயத்தை எப்படி பார்க்கறாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் யோவான் 14:1, யோசுவா 1:9, 21:20, 2:15, 17,
ரெண்டு நாளாகவும் 32:7 இவ்வளவு தியானிக்கும் போது உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று தேவன் சொல்லுகிறார். அது மாத்திரம் பிள்ளைகளே, உங்கள் இருதயம் பயப்படாதிருப்பாய் என்று சொல்கிறார். அதே யோவன் 14:27, ஏசியா 41:10-13:14, ஏசியா 43:1-5, ஏசியா 54:4, வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. அன்பான தேவனுடைய பிள்ளை, உங்கள் இருதயம் தோழாதிருப்பதாக என்று வேதம் சொல்கிறது. உபாகவும் 20:3 பார்க்கலாம். எரேமியா 51:46 பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஜெபம் நம்ம எப்படி செய்யணும் தெரியுமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விளக்கி வழிகளை என்னை உயிர்ப்பை வேண்டும் ஜெபிக்க வேண்டும். வெளிப்படுத்த 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, இது தெரிந்த வசல் உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், எவ்வளவு அருமையான வார்த்தைகளை பாருங்க. உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை வருதலையாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வசனனுக்கு முன்பாக வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்ப நம்முடைய கிரிகள் எவ்வளவு முக்கியமாக இருக்குது என்பவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியும் சத்தியும் ஜீவனமா இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னும் சற்று பார்க்கும்போது, கண்மலையும் என் கேடகமா இருக்கிறீர். 71:3 தானிக்கும் போது பாருங்கள், இதோட அடிப்படையில் பாருங்க, நம்ம விளைவனத்தில் தாங்கும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மளை தாங்குகிறார் என்று கவனிங்கள். ரோமர் 8:26-27 பார்த்தீங்கன்னா, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எப்படி? நாம் ஏற்றபடி வேண்டுதல் செய்ய அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக கருந்து பேசுகிறார். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தை இன்னதென்று அறிவார். அவர் தேவனுடைய சித்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக பரிந்து பேசுகிறபடினாலே அப்படி நடக்கிறது. அறிமுகம் பின்னணி ரோமர் 8:18 பார்க்கும்போது, பாடுகளுக்கு மத்தியிலும் விசுவாசிகளுக்கு இருக்கும் ஜெயத்தையும் நம்பிக்கையும் விளங்குகிறது. முக்கிய உண்மை, நம்முடைய ஆவிக்குரிய மற்றும் மாம்ச பலன்களை நாம் தனித்து விடப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். பாருங்க, மைய செய்தி பார்க்கும்போது, நாம் ஜெபிக்க தெரியாமல் தெய்வீகம் வேலையிலும் தேவன் நம் இருதயத்தை ஆராய்ந்து ஆவியானவரின் பரிந்து பேசுதலே நமக்கு மூலம் உதவி செய்கிறார். நமது பலவீனங்களை உணர்ந்தால் அவர் வீக்னஸ் ஆர் நாலேஜ். வசனம் 26 பார்க்கின்றோம், மாம்சத்தின் வரையறை, விசுவாசிகள் நமக்கு ஆவிக்குரிய வாஞ்சை இருந்தாலும் சூழ்நிலைகள், வியாதிகள், வேதனைகள் நம்மை சோர்வுடைய செய்கின்றன. ஜெபிக்க அறியாமை, எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், ஏற்றபடி வேண்டுதல் செய்ய பல நேரங்களில் நமக்கு தெரிவதில்லை. நமது ஜெபங்கள் பெரும்பாலும் நமது சொந்த விருப்பங்களையே சார்ந்ததாகவே இருக்கின்றன. தேவனுடைய ஆழமான சிந்ததை உணர்வதில்லை. ஆறுதல் தரும் சத்தியம், ஆவியானவர் நமது பலவீனத்தை கண்டு நம்மை விட்டு விடுவதில்லை, மாறாக ஆதிலேயே நமக்கு உதவி செய்கிறார். சுமையை இணைத்து விடுதல், ஆவியானவரின் பரிந்து பேசுதல், தே ஸ்பிரிட்ஸ் இன்டர்சிசேஷன், வாக்கு கடுங்காத பெருமூச்சுகள், வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத ஆழமான துயரங்களையும் தேவைகளையும் ஆவியானவர் எடுத்துரைக்கிறார். கண்ணீரும் மௌனமும் கூட ஆவியரின் முன்னிலையில் ஜெயமாக மாறுகிறது. நமக்காக நிற்பவர் கிறிஸ்து பரலோகத்தில் பிதாவின் வலது பரிசுத்தில் பரிந்துரைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமது இருதயத்தின் உள்ளே வாசம் பண்ணி நமக்காக பரிந்து பேசுகிறார். தேவனுடைய பரிபூர்ண சித்தம், தி பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். பாருங்கள், இருதயங்களை ஆராய்கிற தேவன் மனிதர்கள் வார்த்தைகளை கேட்கிறார், தேவனோ இருதயத்தின் நோக்கங்களையும் அறிகிறார். பிதாவானவர் ஆவின் சிந்தையை முழுமையாக அறிந்திருக்கிறார். பரிசுத்தவான்களுக்கான ஜெபம், ஆவியானின் பரிந்து பேசுதல் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. ஏனென்றால் அது தேவனுடைய சித்தின்படியே அமைகிறது. நமது ஜெபம் திசை மாறினாலும் ஆவியான நம்மை தேவனுடைய நித்தியத்திற்குள் வழிநடத்துகிறார். நடைமுறை பயன்பாடு, லைஃப் இம்ப்ரமேசஸ், சோர்வடியும் தருணங்களில் ஜெபத்தை விடாதிருங்கள். வார்த்தைகள்
வராத போது அமைதியாக ஆவியனூரின் பிரசனத்திலே தருத்திருங்கள். பரிசுத்த ஆவியனூருக்கு இடம் கொடுங்கள். ஜெப வேளையில் உங்கள் சொந்த ஜனத்தை விட ஆவியனூரின் ஆவுதலுக்கு ஒப்புக் கொடுங்கள். நிம்மதியும் நம்பிக்கையும் தேவன் உங்கள் வாழ்க்கையின் சத்தத்தையும் வார்த்தையற்ற பெருமூச்சையும் முழுமையாக புரிந்து கொள்கிறார். முடிவுரை: நாம் பலவீனங்களவர்கள் என்பது உண்மை, ஆனால் நமக்குள் இருக்கும் ஆவியானவர் சர்வல்லம் உள்ளவர். நமது குறை கூறும் ஜபங்களை கூட தேவ சத்துக்கேற்ற பரிபூர்ண ஜபமாக மாற்றி பிதாவிடம் சேர்க்கும் ஆவியின் கிரிகையை நினைத்து நன்றி செலுத்துவோம். எங்கள் பலவீனங்களில் எங்களுக்கு துணையாக நின்று வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக பருந்து பேசுக பரிசுத்த ஆவியானவரே என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இதுதான் கண்மலையும் என் கேடகமாக இருக்கிறார் என்ற தேவ வார்த்தை. ஆகிய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் சகலமும் தவிப்பும் ஓடி போகும். ஏசாயா 35:10 நாம் பார்க்கின்றோம். நான் நேசித்தோர் எல்லாம் என்னை தூக்கி எரிய தேவன் நம்மளை என்ன செய்கிறார், அங்கே ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக் கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எப்போது நம்மளே நேசிக்கிறாக இருக்கிறார், அது மாத்திரமல்ல அவர் நம்மளே ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் என்பதையும் நாம் மறந்து விடக் கூடாது. நம்முடைய தேவன் சகலத்தையும் நம்மளை ஆசீர்வதித்து நம்மை மிகவும் அருமையாக வழிநடத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் என்பதையும் நாம் மறந்து விடக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் நாம் பாருங்கள், இங்கே தேவனுடைய வார்த்தை இன்னும் நமக்கு அழகா சொல்லுகிறது. நாம் அவரை நம்பி நாம் அவரை நம்பி நடக்கும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை இன்னும் நம்மளை எப்படி தேற்றுகிறது கவனிங்கள் பிரியமர்களே. பாருங்கள், நீர் மட்டும் ஏனோ பொக்கிசமாய் இருக்கிறீர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. கேட்கப்படும் போது ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல், வார்த்தை, இதெல்லாம் லூக்கா 1:13 பார்க்கலாம். அப்போஸ்தலர்களின் 10:31 பார்க்கலாம். கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்கிறார் என்பதை யோசுவா 3:5 நாம் பார்க்கலாம். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று சங்கீதம் 138 நாம் அங்கே பார்க்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஐக்கிய ஜெபம் மாற்றத்தை உருவாக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், அப்போஸ்தலர்களின் 4:31 அவரின் ஜெபம் பண்ணும்போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். 4:31 பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஐக்கியம் ஒன்று மனதாய் கூடுவது இடம், அவர் இருக்கிற இடத்திலே வல்லமை உண்டு. ஜெபம் மாற்றத்தை உருவாக்கும். அபிஷேகம் பரிசுத்தாவின் வல்லமை நிரப்பப்படும். வசனம் தேவ வார்த்தையினாலும் தேற்றப்படும். பிரசங்கம் இயேசுவே அறிவிப்போம். எழுப்புதல் தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால் ஜெபி தியானித்தல் ஊழியம் செய்யும் என்பதை நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 94:18 பார்க்கும்போது என் கால் சருங்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆகினாலே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு மீண்டும் சொல்ல ஞாபகப்படுத்துகிறேன். இயேசுவின் ஜெப வாழ்க்கையை 12 காரியங்களே நமக்கு உதவுகிறது. ஒன்று, தனிமையில் ஜெபித்தார். லூக்கா 5:16 நீங்கள் பாருங்கள். இரண்டாவது, அதிகாலையில் ஜெபித்தார். மார்க்கு 1:35 பாருங்க. மூன்றாவதாக, இரவு முழுவதும் ஜெபித்தார். லூக்கா 6:12 பாருங்கள். நான்காவது, தீர்மானத்துக்கு முன் ஜெபித்தார். லூக்கா 6:12-13. ஊழியத்தை தொடங்கி ஜெபித்தார். லூக்கா 3:21-22. வெற்றிக்கு பின்வரும் ஜெபித்தார். மத்தேயு 14:22-23 பாருங்கள். 7, நன்றியுடன் ஜெபித்தார். யோவான் 11:41 பாருங்கள். 8, சீசருக்காய் ஜெபித்தார். லூக்கா 22:31-32 பாருங்கள். 9, ஒற்றுமைக்காக ஜெபித்தார். யோவான் 17:20-23 பாருங்கள். 10, ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 6:9-11 பாருங்க. 11, பிதாவின் சித்த

எதிராக ஜெபித்தார். லூக்கா 22:41-44 பாருங்கள். 12வதாக பார்க்கும்போது சிலுவையிலும் ஜெபித்தார். லூக்கா 23:34-36. இயேசுவின் ஜெபம் எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? 12 சீடர்களை இயேசு தேர்ந்தெடுத்தது போல 12 ஜெப குறிப்புகளை ஜெப வாழ்க்கையாக இயேசு கிறிஸ்து அங்கே அர்ப்பணித்து தன் வாழ்நாள் முழுவதும் ஜெபித்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து கூடக்கூடாது அன்பான தேவோட பிள்ளைகளே. ஆகினால் இயேசு 43:4 நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கணம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்ற அந்த வார்த்தையின்படி நாம் அர்ப்பணித்து வாழ்ந்து முடிச்சொன்னால் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் சற்று பாருங்கள், நமக்கு ஒத்தாசை சங்கீதம் 121:1-2 வருகிறது. உதவி எபிரேயர் 2:18 நமக்கு பார்க்கிறோம். துணை ஏசியா 41:13 பார்க்கின்றோம். சகாயம் சங்கீதம் 124:8 பார்க்கின்றோம். ஆகினாலே இப்படியெல்லாம் தேவன் நம்மளே ஆசீர்வதிக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை இன்னும் நம்ம ஆழமாக பார்க்கும்போது சகரியார் 2:8 உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணிமையை தொடுகிறான். அதனாலே இதுவரையும் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை தியானித்தோம் அல்லவா? இந்த வார்த்தை தான் நம்ம இந்த பூமியிலே உயிரோடு இருக்க செய்கிறது, தேவனை நம் தொழுக செய்ய வாய்ப்பு தருகிறது, நித்திய வழிகளை சுதந்திரத்து கொள்வதற்கும் நமக்கு ஏதுவாக இந்த வார்த்தை இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்ம மறந்து விடாதபடிக்கு இதுவரை கேட்ட வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொண்டு தேவனிடத்தில் பக்தி விருத்துக்கு ஏதுவாக நடப்போம். ஐயோ, நான் தனிமையா இருக்கிறேனே என்று புலம்ப வேண்டாம். தேவன் சகலத்தையும் நமக்கு தந்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருபோதும் அவர் நம்மளை கைவிட மாட்டார் என்பதை மறந்து விடாதபடிக்கு நாம் இருப்போம், ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இந்த நாளுக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை அருமையாக தேற்று நீங்க தாப்பனே, அதுக்காக நன்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கை குறித்து பார்த்தோம். 12 விதமான காரியங்களை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபித்ததை பார்த்தோம். பிதாவே, அவர் ஜெபித்த ஜெபத்தின் படியிலே எங்களுடைய வாழ்க்கையிலும் இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போல நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளையை மாறுட்டுங்க. விசுவாசம் இன்னும் அதிகம் வளர்க்கிறப்ப செய்யுங்க. பிதாவே, எங்களை நீர் மகிமைப்படுத்தவே இந்த பூமியில எங்களை பிறக்க வைத்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி. இந்த வேலையில யாரெல்லாம் எக்னேற்று மூலமா தமிழ் வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர் உள்ளங்களை தொடப்பட்டு அவர்கள் இன்னும் இடத்திலே அன்பு கூர்ந்து உடைய ஆசிரியத்தை பெற்றுக் கொள்ள கருவி பாராட்டுங்க. அருமையாக இதை வழிநடத்துக் கொண்டு எக்னேற்றோட தன்னெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாசரையும் ஆசிரியக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவும் ஜெபிக்கிறோம் தெரிய பிதாவே, ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிக அருமையாக இந்த எக்னேட் ரேடியோவில் தேவனுடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தேவத்தை வாசிப்பதாக வாய்ப்பளித்த அருமையான இந்த எக்னேட் ரேடியோ வரிசையில் ஒவ்வொருவரையும் தேவத்தை வாசிப்பதாக, ஆமேன்.